ஆயத்துக்கு வையகுலோ புருடமணிலையிலோ ஜெய வாஜக்கு அவுயோ முச்சிதா.